е урмај, маране да кој Америкавит арагалееди, да не е шор крамете вируто карна арагалееди, даа сангеат јанатавак миедуна, етеком апи кауруддано Индонезија ве, сухарто даа сканам минису мерува, финоч мерува, даа сканам ахинсак минису, е минису меруе, ме нанда мални ваге минису гиета гаела новиндат пулуван, ет апирате минисунта. ஆத்மீய சக்திய விந்தனே தைரிய சியல்ல துண்ணு நந்தா அக்கா மே நந்தா அக்காவ அமதக்கரண்ட மங்கிதன்னே மினிசு விதேர மனுஷ ஹதவதாத் தீன மினிசு விதேர அபிட கவுரத் நந்தா அக்காவ அமதக்கரண்ட புலுவாம் கேலா ஏ நந்தா அக்கட ஏ அபே அபே அபே உத்தமாச்சாரிய அபே உத்தம கௌரவிய உத்தமாச்சாரிய கேன கசிக்கேக விதேர மினிசு வர்க்கீகரண கொன கேக விதேர மினிசு ஏ கேன கதாந்தர கேனோ உத்தம ஆச்சாரிய அபி விருணமியுதி எதுமீர மம சுப கமன் பிரார்த்தனா கர எத்தக்கம் சித்தார்த்த ஆமதுரு மம கங்காராமே மகே மே ஹை டிப்ளோமா இங்கிலீஷ் கோர்ஸ் கரண காலி மே சித்தார்த்த ஆமதுரு மம தக்கினுவா அத்தனம் அர அர புதுவரேகே தீன அர தேஜானுத பவ எத்தும் எத்துமாகே திப்பா ஏ உன்வான்சே குலுபக உண்ண ஹிதவத் உண்ண ஹெமக்கினெக்கெக்கம் விஹிலு தாலு கலேனே நமுத் ஏ உன்வான்சேகே ஹதவத் மூனதுல ரெந்துனு ஏ ஏ தயாவ கருணாவ ஏ அபட மஹா லுகு சக்தியக் உண்ண ஏ காலிதர நந்த மே மே அபி அசரன வெலா வகே கினே கீதே மம ஹல தீனோ மங் ஹிதனோ மன் நிவரதி கீலா மங் வெரதி நஹே கீலா மங் ஹிதனோ ஏ இதகொட ஏ ரம்புக்கன சித்தார்த்த ஹாமதுரு வகன இதகொட அபிதுல சித்ரக் மேவில திப்பே உன்வான்சே எனகொட பந்தியுல லமாய் ஒக்கும நெகட்டினோ மனோம் பந்திய கிட்டியத் ஏ பே பே முழு கங்காரமே புறாம மே திப்பி வினே தடி வினே ஹிக்மீம சஹா மே மே சாந்த பாவ உன்வான்சே தமா நிர்மாணே கிருவி ஏ கங்காராமே துள கங்காராமே துள வித்தரை மட உன்வான்சே அத்தகீம் தக்கிண்ணே எத்தக்கம் நந்தமா நந்தக்கே மே சத்திய கீதே கேகலட்டு நான் போய் மினிக்கு விதிரித்தம் மம மம இத்தியாசரிக்க தீனோ கேகலட்ட பழம் பார்த்தாவோட ச கேனே மங்கிதன் எஸ் பழம் பார்த்தாவோட கேகலட்ட சத்திய கீதே கினாவி மம தமாய் இத்திங் மே ஆ மம ஆடம்பரி நம ஜீவித்தே கேன இத்திங் அசன்னினி அப்பி மினிசு விதியட இத்துமியட அப்பே கௌரவபூர்வ ஆச்சாரிய புருணமும் ඉතින් අපි සුභ ගමන් කියලා දෙදෙනාටම ප්‍රාර්ථනා කරනලා අනිත් වැඩසටහනට යනවා.